0: February 2nd of 2024 that Vijay had made it official launch of the TVK party, which he called it rooted in secularism, social justice, and communal harmony. And in many of his political speeches, he has told about how TVK's political platform has focused on the youth employment, women's welfare, education loans for farmers, working for farmers, for working for the fisher folk rights. And these, of course, issues did resonate deeply in the state, where political conversation had long been dominated by just two parties, that is DMK and the AIDMK.
1: I request the governor's permission to commence the function. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பதவியேற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஐ ரிக்வெஸ்ட் தி ஆனரபிள் கவர்னர் டு அட்மினிஸ்டர் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள்.

சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு மொழிகிறேன்.

0: Ja.
1: ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.

0: இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும்.
1: Tamil Nadu enters a new political era as TVK chief Vijay takes oath as the state's 9th victory in his debut election. Vijay Krishnan and Lok Sabha leader of opposition Rahul Gandhi in attendance. Himanta Biswa Sarma, an ex-House leader of BJP-led NDA in the Assam Assembly, to take oath as state's chief minister for a second consecutive term on 12th of May. About a dozen people injured in a possible boat explosion near Miami Beach. Helicopter seen landing at the scene as responders carry out wounded person on a stretcher.

0: Syrian President Ahmed al-Shara announces cabinet reshuffle first since Assad's ouster, appoints Khalid Zarour as information minister, replacing Hamza Mustafa, who has been moved to the foreign ministry. At least 12 officers killed in a car bombing and subsequent ambush in the country's northwest in one of the deadliest attacks on security personnel near the Afghan border.
1: Joseph Vijayanamnan. India Arasiyal Amaippinbal. உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய
0: டிவிகே சீஃப் விஜய் சேஸ் ஹி வோன்ட் சீட் வித் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் ஆஃப்டர் டேக்கிங் ஓத் அஸ் தமிழ்நாடுஸ் 9th சீஃப் மினிஸ்டர் ஃபாலோவிங் அ லேண்ட்ஸ்லைட் விக்டரி இன் இஸ் டெபியூ எலெக்ஷன். Hemanta Biswa Sarma, elected as leader of BJP, led NDA in the Assam to take oath as the state's chief minister for second consecutive term on 12th of May. Saudi Aramco posts